அது அலகுன்றுவேன் மறைக்கே ஆனால் இந்த என் ஒழுங்கை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம்லாம் எச்சா மறக்க பரவாயில்ல.